தமிழை பற்றி பேச கேட்க ரசிக்க ரெடியா. தமிழ் வார்த்தைகள், சுவாரஸ்யமான கதைகள், தமிழுக்கு பெருமை சேர்த்த மனிதர்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் வருகிறது உங்கள் புதிய நிகழ்ச்சி. இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்ய FM. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7 முதல் 8 மணி வரை மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: ஆഘോഷங்கள் அவிஸ்மரணீயமாக்கா இனி எங்கும் போகேண்டா. பாலக்காடு சிற்றூரின் ஹிருதய பாகத்து எல்லா அத்தியாதுனிக சௌகரியங்களுமாய் பெருமாட்டி ரெசிடன்ஸ் ஒருங்கி கழிஞ்சு. விவாஹ நிச்சயம், பிறநாள் பார்ட்டிகள், குடும்ப சங்கமங்கள் என்பவக்காய் பூர்ணமையும் ஏர் கண்டீஷன் செய்த விஷாலமாய பேங்க்வெட் ஹால், கூடாது 10 to 12 பேர்க்கு வரை இருக்கவன அத்தியாதுனிக போர்ட் ரூம் சௌகரியவும் ருச்சியோறும் விபவங்களுமாய் ராவிலே 8 to 11 வரை பிரவர்த்திக்கிற ஃபிளேவர்ஸ் மல்டி க்யூசின் ரெஸ்டோரன்ட், ஒப்பம் லக்ஷுரி தாமச சௌகரியங்களும். பெருமாட்டி ரெசிடென்சி, மீனாட்சிபுரம் ரோட், கம்பாலத்தரா. கான்டாக்ட் 7591979393.

இது நம்ம நேரம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இப்போ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் டெஸ்பாக இருந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் எப்பயோ லைஃப் என்னம்மா இப்படி போயிட்டு இருக்கு தெரியலையே, இது என்ன ஆகும் எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கலையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தா, நீங்கள் யாரை கேட்கணும், ரஜினி சாரை கேட்கணும். ஏன்னா தமிழ்நாடு இல்லை தமிழ் சாங்ஸ், தமிழ் சினிமா இல்லை, எனக்கு ஒரு இஷ்டம் வந்தது எப்படி தெரியுமா, இந்த ரஜினிகாந்தோட ஃபேன் தான். அது எப்படி, இந்த சினிமா பார்த்து பாட்டெல்லாம் பார்த்து எப்படியோ அவங்களோட ஃபேன் ஆகிட்டேன். இப்போ லைஃப்ல ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட மிட் நைட் மோட்டிவேட்டர் வந்து ரஜினி சார் தான். நான் அப்ப போய் நம்ம ரஜினி சார் அண்ட் எஸ்பிபியோட பாட்டுகள் ஏதாவது நான் கேட்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சி அந்த பாட்டை கேட்டாலே போதுங்க எனர்ஜி எல்லாம் தானா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரஜினி சாங்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நாம எனக்கு பிடிச்ச ஒரு சாங் தான் கேட்க போறேன் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. ஸ்டே ட்யூன்ட்.

0: மண்டப்பா
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: இது நம்ம நேரம். நம்ம சென்னையில என்னெல்லாம் நடக்குது இல்ல, சில விஷயங்கள் நடக்கும் போது அடடடா வரலாறு திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அப்படின்னு தோணும். சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, இவங்க எல்லாரும் சினிமாவில இருந்து மக்கள் மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சவங்க. சோ இதே மாதிரி இப்ப நடக்கிற விஷயங்கள், நம்ம இளைய தளபதி சிஎம் ஆகிய இந்த மொமெண்ட், இந்த டைம் திரும்ப வராது இல்ல, அந்த செலிப்ரேஷன் இப்பதான் நடக்கும். சோ இந்த வெற்றியை பத்தி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பல கதைகள், பல டிஸ்கஷன்ஸ் அங்கே இங்க ஓடிட்டு இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விக்டரி மொமெண்ட்ல என்னோட மைண்ட்ல ரிப்பீட் போன ஒரே ஒரு பாடல் அது எதுன்னு தெரியுமா? எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கே. எஸ், அந்த சாங் தான் என்னோட மனசுல அப்படியே வந்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கு, ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த விக்டரிக்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ஆப்டான சாங் எனக்கு இதுதான் படுது. சோ இந்த பாட்டு தான் அகல்யா எஃப்எம்ல ஆர்ஜி ஹீராவோட நாம சேர்ந்து கேட்க போறோம். சோ ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். தளபதி பாட்டு போடும்போது அப்படியே சூர்யா ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. பரவாயில்ல, நாம் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். எஸ் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அகல்யா எஃப்எம். சரி, மோட்டிவேஷன் சாங்ஸ்னா விஜய் சாங்ஸ், ரஜினி சாங்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக கேட்கோம்னு எனக்கும் தெரியும். ஆனால் சூர்யாவோட மோட்டிவேஷன் சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சூர்யாவுக்கு சூர்யாவோட ஒரு தனி ஸ்டைல் இருக்குல்ல. அவங்க அந்த சினிமாவில் போடுற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸு தான் அவங்களோட அந்த ஹுக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டிவேஷன் சாங் தான் தமக் தமக் தம் தம்மா. எஸ், அந்த பாட்டு வந்து எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் தான் நாம் அடுத்ததாக கேட்க போகிறோம். அகல்யா எஃப்எம்ல ஆர்ஜி ஹீரா கூட நீங்களும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு திரும்ப வாங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். சென்னைனால எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மெரினா பீச். எல்லாருக்கும் தெரியும்ல, மெரினா பீச் தெரியாத யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. சரி, ஓகே. ஆனால் மெரினா பீச் போகிறது இப்போ வந்து எனக்கு தெரியும் ரொம்ப க்ரௌடடாக ஆயிட்டு அந்த பிளேஸ். ஆனால் எனக்கு தெரியும் பீச்சில் போகணுன்னா இப்போ ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், அது ஒரு ஒரு அது ஒரு ஃபேக்ட் தான். ஆனாலும் எனக்கு வந்து சென்னை போகும்போது மெரினா பீச் போகலன்னா அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும், அது ஏன் தெரியல. சரி, ஸோ அங்கே போயிட்டே வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே போய் ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிப்பேன். அதே மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைக்கும்ல, இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக சுற்றி சுற்றி கொடுக்குவாங்கல்ல, ஸோ அதுவும் நான் சாப்பிடுவேன். இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து காலெல்லாம் நினச்சி திரும்ப வரும்போது ஸ்வீட் கார்ன் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தால் தான் எனக்கு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கும் மனசுக்கு. ஸோ இதே மாதிரி கடல்னா இல்லை சென்னைனா நிறைய ஞாபகங்கள் இருக்கும்ல, எல்லாருக்குமே மெமரிஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட மனசில் இந்த கடல்னு சொல்லும்போது ரோஜா கடலே அந்த பாட்டு தான் ஞாபகத்தில் வருது. ஸோ அநேகன் படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜோட மியூசிக்கில் ரோஜா கடலே கேட்டுட்டு நாம் திரும்பி வருவோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அகல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். நம்ம மெரினா பீச் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஸோ மெரினா பீச்ல போகும்போது நம்ம கண்டிப்பா போக வேண்டிய ஒரு இடம் தான் எம்ஜிஆர் அண்ட் அம்மா மெமோரியல். ஸோ அந்த பக்கம் போகும்போது நீங்க பார்க்கலாம் நிறைய ஒரு பெரிய என்ட்ரன்ஸோட ஒரு ஒயிட் கலர் பில்டிங் நீங்க பார்க்கலாம். ஸோ அங்க போய் நிச்சயமா நீங்க அந்த மெமோரியல்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே நம்மளால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது இல்ல. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாம அங்க ஸோ அங்க போய் கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த நாட்டோட ஹிஸ்டரி, அங்க இருந்த டிஃபரெண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மொமெண்ட்ல எந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்டா, நம்ம ஆயிரத்தில் ஒருவன் படம் இருக்குல்ல, கார்த்தி நடிச்ச ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும் அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. எம்ஜிஆர் நடிச்ச பாட்டு தான், ஆனால் அதோட ரீமிக்ஸ் வேர்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பாட்டு கேட்கலாமா? திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அகல்யா எஃப்எம்.

இது நம்ம நேரம். தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தமிழ் வார்த்தைகள் ரொம்ப பிடிக்குங்க. அது சொல்கிற விதம், அது ஒரு பாட்டில் வரும்போது, இல்லை நாம் ஒரு ஒரு கிராண்ட் ஜெஸ்டரோடு அது பேசும்போதெல்லாம் எப்படியோ தெரியல, அந்த லாங்குவேஜுக்கு அதுக்குன்னு ஒரு தனி ஆட்டிடியூடு, ஒரு தனி ஒரு ஒரு ஒரு யுனிக் ஃபீல் எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜோட பியூட்டி வந்து அதனோட வார்த்தைகள் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்டு எதுனா ஆகாயம். ஆகாயம்னா ஸ்கை, ஆகாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆகாயம்னா அப்படியே ஒயிடா, ப்ளூவா, இல்லை ஒயிட் கலரா, ஏதோ நாம் என்ன பார்க்குறேனோ மேகங்கள், அதே மாதிரி சில சில ரூபங்கள் எல்லாம் நம்மளுக்கும் தரும். ஸோ ஆகாயம்னா வெரி இம்பார்ட்டண்ட். ஆகாயம் எங்கே போனாலும் நம்மளோட சேர்ந்தே வரும்ல. நாம் ஒரு காரில் போகுதுன்னா ஆகாயமும் கூட வரும். இல்லை நாம் சோகமாக இருந்தால் நாம் ஃபீல் பண்ணும்போது, இல்லை நாம் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் தலை அப்படியே நிமிந்து கொஞ்சம் ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் எதுக்குமே லிமிட் இல்லை அப்படின்னு. ஸோ ஆகாயம் அந்த வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டு இருக்குது நம்ம தமிழ் மூவியில். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சம்திங் சம்திங் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கல, சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். ஆமாம், அந்த படத்தில் ஆகாயம் இத்தனை நாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுவும் நம்ம ஜெயம் ரவி, த்ரிஷா ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்கிற ஒரு படம். ஸோ இந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம் ஆன் அகல்யா எஃப்எம் வித் ஆர்ஜே ஹீரா.

இது நம்ம நேரம். தமிழ்ல நிறைய கோட்ஸ் இருக்கு. ஸ்பெஷலி நாம அச்சம் என்பது மடமையடா, இந்த சென்டென்ஸ் கேட்கும் போது அப்படியே இது ஒரு படம் தானே அப்படின்னு தான் நாம எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா இது வந்து நம்ம சிம்பு எல்லாம் நடிச்ச ஒரு யங் கப்பலோட ரஜினிகாந்த் அண்ட் லீலா, அவங்க பேரு அந்த சினிமாவில் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச ஒரு யங் கப்பலோட ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி கலந்து போகிற ஒரு படம் அச்சம் என்பது மடமையடா. ஆனால் இந்த வேர்டோட கரெக்ட் ஆன மீனிங் இல்லை, இதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டால், அச்சம்னா பயம், அச்சம் என்பது மடமையடா. நாம் ஃபியர்ஃபுல்லாக இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நாம் நினச்சிட்டே இருப்போம், ஆனால் நம்மளோட உள்ளுக்குள்ளே ஏதோ பயம் இருக்கும். அதனால நாம் அது பண்ணாமல் அப்படியே விட்டுடுவோம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னே நம்ம விட்டுட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் நம்மளோட மனசில் இருந்தால் எதுவும் நடக்காது. ஸோ அச்சம் என்பது மடமையடா அப்படின்னா இதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தால் அப்படி இருக்கதான் செய்யும். ஸோ அச்சம் என்பது மடமையடா அப்படின்னா இந்த பயத்தை பிடிச்சிட்டு இருந்தால் வாழ்க்கை பூரா அங்கே உட்கார வேண்டியதுதான், எதுவும் நடக்காது. இந்த சென்டென்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த படம், இந்த அச்சம் என்பது மடமையடா படத்தில் வர்ற பாட்டு தான் ராசாலி, அவங்க ரோட் ட்ரிப்பில் போகும்போது எடுக்கிற ஒரு பாட்டு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஸோ அச்சம் என்பது மடமையடா, நம்ம ஃபியர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த காரியத்தை நீங்கள் பண்ணோம் நினைச்சியோ அது இப்போவே இன்னைக்கே பண்ணிடுங்க, நல்ல விஷயங்கள் தள்ளி வைக்கக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா, ஸ்டே டியூன்ட்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இருட்டிடுச்சு.
1: அப்படி
0: எங்க இடம் கிடைக்குமான்னு பாக்கணும். காலையில கிளம்பிடுவோம். இவங்க லீலா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்.

0: நீங்க வீட்டு விருந்தாளியா? நீங்க போக தம்பி, நாங்க பாத்துக்கிறோம்.
1: சிட்டில இந்த மாதிரி யார் வீட்டு கதை போய் கதவு தட்டி நைட்டு தங்கலாம்னு கேட்டா போலீஸ் கூப்பிடுவாங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் இங்க இருந்து யோசிப்பாங்க, இவங்க இங்க இருந்து யோசிக்கிறாங்க.

இது நம்ம நேரம். அச்சோ, டைம் எல்லாம் இவ்வளோ சீக்கிரமா போகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அகல்யா எஃப்எம். ஸோ நிறைய பாட்டுகள் இருக்கு, எனக்கு பிடிச்ச பாட்டுகள் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ நான் வெளியே பார்த்தா எனக்கு அங்கே ஒரு மூன் தான் தெரியுது, நிலவெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நைட் டைமில் வெளியே பார்த்து இப்படி நிலாவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட மனசில் ஓடி வர்ற அந்த பாட்டு எதுன்னு தெரியுமா? வா வா நிலவை பிடிச்சி தரவா, அந்த பாட்டு. ஸோ நைட்டில் நான் உங்களுக்கு ஒரு பை சொல்கிறேன். ஸோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு நிலவும் இருக்கும். ஸோ போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பை பை, டேக் கேர். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

0: Lunch Without Break with Ahalya FM 90.4. கேட்டு கேட்டு கூட்டு கூட.
1: அப்ப குட்டா தொப்பிக்காரா எப்ப கல்யாணம்?
2: மகர மாசத்தி வேலி கட்டி டப்ப கல்யாணம்.